தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தட்டு

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தரி ததன தஜ்ஜனு ததன தத்துமி ததுமி தச்சனு தட்டு தரித